சவாயிலே சவாய் புதாத்தினி நிறை விபூதி சிருஷ்டிகா பசிபேரம பரலாயம மொய கிரந்து பகாத் முதேகி பாயக கோய் சைனா கஹேரே மிரை சருதாகா சத்தே ரஜர தமகோண பஞ்சை மகாபூத தசை சிருஷ்டிகா பைலே மொய் தியே பகாத் கோய் தியே நனரு ஜுதே சவைலே சவை புதாத்தினி மிரை விபூதி ஹரு சிருஷ்டிகா பசிபேரம பரலாயம மொய்ய கிரந்து பகாத் முதிய